அன்னம கரம மல உத்துரே சச்சே கே குணகா குணகாவத் தே புத்திர சுமே சச்சே கே குணகா குணகாவத் தேரி புத்திர சுமே தில் சுஜாய ஹோ மே பிக் ஹே ஜனமோ கர